0: பத்திரிகை பிரகடனை கொடுத்தாவு கரடிகோடுல உள்ள இவால்வ் பேக் ரிசார்ட்ல இந்த மஜன 3 கண்டைக்கு பத்திரகர்த்தங்கட சங்கத்திர அத்தியக்ஷ பாச்சரன் என்ற அனு காரியப்பா என்ற குறவு காரிக்கல் நடப்ப காரபாரில் ஜில்லர சாசகங்க பின்ன கர்நாடக பத்திரகர்த்தங்கட சங்கத்திர அத்தியக்ஷ சிவானந்த தகடூர் இவ் கூடித்து ட்ரோஃபி அனாவரணம் மாடுவாந்து அவு அரிச்சிட்டத்து காரபாரில் ஜில்லர பத்திரகர்த்தங்கட சங்கத்திர கனப்பட்ட பதாதிகாரியா கூடியாடுவாந்து அவு அரிச்சிட்டித்து விராஜப்பேட்டை தாலூக்கு வியாப்தியில எல்லா செஸ்காங் கிராகங்களுக்கு பின்ன சார்வஜனிகங்களுக்கு இன்று நாளே பின்ன மத்தியானது 3 நாள் விராஜப்பேட்டை செஸ்க் உபவிபாக கச்சேரியில் பிரதான மந்திரி சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனை அடியில் மன்னர மூந்தாயத்து சோலார் வித்யுத் பலக்க பெச்சித்து வித்யுத் உற்பாதனை மாடுவ பகே விசேஷ அபியானத்ன ஆயோஜனை மாடித்து ஈ அபியானத்ன சோலார் வித்யுத் வெண்டர்ஸ் பின்ன பேங்க் பிரதிநிதியா கூடியாடித்து யோஜனை சௌலபிய சப்சிடி பின்ன பேங்க் சாலத்திர பகே மாஹித்தி பின்ன மார்கதர்சன தப்பா எல்லா கிராகங்க பின்ன சார்வஜனிகங்க ஈ அபியானத்து கூடியடித்து யோஜனை உபயோகப்படுந்தோக்கு சாமுண்டேஸ்வரி வித்யுத் சரபராஜ் நிகம நியமித்த விராஜப்பேட்டை காரியபாலக அதிகாரி மனவி மாடித்து காலிபீடில் உள்ள பிஎம்ஸ்ரீ ஜவஹர் நவோதய வித்யாலயத்து 9 பின்ன 12 கிளாஸில் காலி உள்ள ஸ்தானுக்கு பிரவேச எடுத்தோக்கு இராதே உள்ள அபியர்த்தியோட ஆன்லைன் அர்ஜி காக்கித்து அர்ஜி கொடுப்புக்கு இதே 15 நாளங்கத்தினை திறக்கித்து 9 கிளாஸ் பிரவேசக்கு அர்ஜி கொடுப்பவு கொடுக்கரளை ஆய்த்திரண்டு பின்ன ஐந்த பாலக்கங்களும் கொடுக்கரளை ஆய்த்திரண்டு அர்ஜி கொடுப்புக்கு சாமாஜிக ஜாலத்தான நவோதய .gov.in சம்பர்க்க மாடோக்கு நவோதய வித்யாலயத்தின் பிரின்சிபால் டாக்டர் சஜீவா கே வாவச்சன் அரிச்சிட்டித்து 69 அகில பாரத போலீஸ் கர்த்தவிய கூட்டத்து போலீஸ் போட்டோகிராஃபி விபாகத்து குஷால்நகரத்துல போலீஸ் கே கே சுவாமி அவு ராஷ்டிரமட்டத்தில் கச்சிர பதக்க படந்தாண்டித்து பெங்களூரில் நடந்த ராஜ்யமட்டத்தில் போலீஸ் கர்த்தவிய கூட்டத்தில் சமாரம்பத்து கே கே சுவாமி ஐங்கள கர்நாடக ராஜ்ய போலீஸர் ஆதரவில் போலீஸ் மகாநிர்தேசக்கு டாக்டர் சலீம் அவு சன்மானம் மாடிச்சு அலிஞ்ச தக்கு பிறந்த எம் ஏ சலீம் கே கே சுவாமி அவு ராஷ்டிரமட்டத்துக்கு கச்சிர பதக்க கெடுத்தது கர்நாடக போலீஸ் இலக்கைக்கு பெருமேற சங்கத்தி ஈ சாதனை போலீஸ் இலக்கிற போற சிபந்தியக்கு பிரேரணையாப்பாந்து அவு அண்ணுச்சு ஸ்வச்ச பாரத் மிஷன் யோஜனை அடியில் ஸ்வச்சதா ஹி சேவா 2026 பாக்ஷிக கார்பாருக்கு விராஜப்பேட்டை தாலூக்கு பஞ்சாயத்து இஓ ராஜேஷ் சாலனை கொடுத்தது 1 தினத்தில் 1 கண்டை எல்லாரும் ஒக்கச்ச கூடித்த சமாதான கார்பாரு பொன்னம்பேட்டை முக்கிய ரஸ்தா கரையில் விராஜப்பேட்டை தாலூக் பஞ்சாயத்து சிபந்தியோட நேதத்துவத்து சமாதானம் மாடித்து ஸ்வச்சதா பிரதிஜா விதின போதனை மாடிச்சு ஸ்வச்சதா கார்பாரில் சகாயக நிர்தேசகங்களான எம் டி ஸ்ரீனிவாஸ் சகாயக லெக்காதிகாரி கணேஷ் குமார் எஸ்பிஎம் சம்யோஜக சூரஜ் பிஞ்சா தாலூக் பஞ்சாயத்து சிபந்தியாக கூடியாடித்தித்து பெதப்போன மடிக்கேரி தசரா நம்ம களி கூட்டக்கு ரஸ்தே ஓட்டத்தில் கூட சாலனை கொடுத்தது நீனாந்து போலக்க ஜெனரல் திம்மையா சர்க்கிளிஞ்ச நகரசபா அத்தியக்ஷ பின்ன தசரா சமித்திர அத்தியக்ஷங்களும் ஆயத்துள்ள பி கலாவத்தி ஆமக்கட முக்த விபாகத்திர ஓட்டக்கு சாலனை கொடுத்தது பின்ன பிராத்தமிக விபாகத்தின் பியூசி கத்தனை ஆமக்க பொம்மக்கு ரஸ்தே ஓட்டம் நடந்தது இந்நேரத்து நகரசபா உபாத்தியக்ஷ பின்ன தசரா சமித்திர உபாத்தியக்ஷ மகேஷ் ஜெயினி கூட்டினக்கே நகரசபை பின்ன தசரா சமித்திர பதாதிகாரியா ஹாஜரிஞ்சத்து மடிக்கேரி தசரா ஜனோத்சவ சாம்ஸ்கிருத்திக கார்பாரு இந்துஞ்ச மடிக்கேரி காந்தி பரம்புர கலா சம்பிரம வேதிக்கையில் நடப்பா வைப்பத்து 6 கண்டைஞ்ச நடப்பு சாம்ஸ்கிருத்திக கார்பாரு இதே 21 நாளங்கத்தினே போரே போரே காரியக்கிரமத்தில் கூட நடப்பா இந்து வைப்பத்து 6 கண்டைக்கு நட்டேஷா நிறத்தியசாலை மதநாடு இங்கட தண்டத்துஞ்ச சாஸ்திரிய நிறத்தியா மைசூர ஆகாஷ் பிஞ்ச தண்டத்துஞ்ச ரசமஞ்சரி குஷால் நகரத்தில் நடராஜ சங்கீத நிறத்திய கலா கேந்திரத்துஞ்ச நிறத்திய வைவித்யா மைசூர டாக்டர் க ராமேஸ்வரப்பா இங்கட தண்டத்துஞ்ச சாஸ்திரிய காயன பின்ன போரே போரே சாம்ஸ்கிருத்திக வைவித்திய கார்பார் நடப்பா இல்லிக்கு பொலக்கத்துற சுத்தி சமாச்சார துந்தத்து
1: சுத்தி சமாச்சார கேளுதிரி ಪ್ರಾಯೋಜಕರು
2: ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ ಭಾರತದ ಅತಿ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಹ್ಯುಂಡೈ ಕಾರ್ ಡೀಲರ್
3: ಮಮ್ಮಿ ನಿಮ್ ಹಳೆ ಚಿನ್ನಾಭರಣಗಳ ಡಿಸೈನ್ಸ್ ತುಂಬಾನೇ ಚೆನ್ನಾಗಿದೆ ನನ್ ಮದ್ವೆಗೂ ಇದೇ ತರ ತಗೊಳ್ವಾ
4: ನನ್ ಕಾಲದ ಡಿಸೈನ್ಸ್ ನನಗೆ ಹಳೇದನ್ಸುತ್ತೆ ಕಣಮ್ಮ ನಿಮ್ ಮದ್ವೆಗೆ ಸಾಂಪ್ರದಾಯಿಕ ಶೈಲಿ ಜೊತೆಗೆ ಈಗಿನ ಟ್ರೆಂಡಿ ಲುಕ್ ಇರೋ ಚಿನ್ನಾಭರಣ ಬೇಕು
3: ಹೌದು ಇವೆಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ
4: ನಾನು ಮುಳಿಯಾದಲ್ಲೇ ತಗೊಂಡಿದ್ದು ಅಲ್ಲೇ ತಗೊಳ್ಳೋಣ ಅಕ್ಟೋಬರ್ 11 ನವೆಂಬರ್ 11 ಮುಳಿಯಾ ಚಿನ್ನೋತ್ಸವ ಇದೆ ಈ ಸಲದ ವಿಶೇಷ ಲೋವೆಸ್ಟ್ ಮೇಕಿಂಗ್ ಚಾರ್ಜ್ ಯುನಿಕ್ ಡಿಸೈನ್ಸ್ ಮೇಕಿಂಗ್ ಚಾರ್ಜ್ 6% ಇಂದ ಪ್ರಾರಂಭ
3: ವಾವ್ ಸೂಪರ್
4: ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡನ್ ಡೈಮಂಡ್ಸ್ ಮಡಿಕೇರಿ ಕೋಣಿಕೊಪ್ಪಲ್ ಪುತ್ತೂರು ಬೆಳ್ತಂಗಡಿ ಬೆಂಗಳೂರು
5: ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ನಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ನಿವಲ್ ಮದುವೆ ಬಟ್ಟೆಗಳ ಖರೀದಿಗೆ ಉಚಿತ ಕೂಪನ್ ಆಯ್ಕೆಯಾದ ದಂಪತಿಗಳಿಗೆ ಮಲೇಷ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವ ಅವಕಾಶ ಆಕರ್ಷಕ ಡಿಸ್ಕೌಂಟ್ಗಳು ಬಹುಮಾನಗಳು ಕೂಡ ಲಭ್ಯ ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ಇರಿಟ್ಟಿ
6: ಪ್ರತಿ ಸಂಭ್ರಮದಲ್ಲೂ ಮಿನುಗುವ ನಕ್ಷತ್ರವಾಗಿ ಲಿಯೋರಾದ ಡೈಮಂಡ್ ಆಭರಣಗಳಿಂದ ಲಿಯೋರಾ ಡೈಮಂಡ್ಸ್ ಕುಶಾಲನಗರ ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್ ಮತ್ತು ಪಿರಿಯಾಪಟ್ಟಣ
7: ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್ನ 7ನೇ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದ ಬಂಪರ್ ಕೊಡುಗೆ 3+1+1 ವುಡನ್ ಸೋಫಾ ಸೆಟ್ ಕೇವಲ 13,900 ರೂಪಾಯಿಗೆ ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್ ವಿರಾಜಪೇಟೆ
8: ಗೋಣಿಕೊಪ್ಪಲಿನಲ್ಲಿ ಶುಭಾರಂಭಗೊಂಡಿರುವ P2 ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ನಲ್ಲಿ ರೆಫ್ರಿಜರೇಟರ್ ಹಾಗೂ ಎಲ್ಇಡಿ ಟಿವಿ ಖರೀದಿಸುವಾಗ ಸ್ಟೆಬಿಲೈಸರ್ ಫ್ರೀ ಟಾಪ್ ಲೋಡ್ ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ನೊಂದಿಗೆ ಕಾರ್ನರ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫ್ರೀ P2 ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ಗೋಣಿಕೊಪ್ಪ
9: ಸಂಬಂಧಗಳ